முறுக்கு சல்லையும் பொறுமென மாத்தே மாயி மாயி சரணம் குருமீட்டே மாயி சரணம் குருமீட்டே வட்டே பாக தேவே பரமேஸ்வர வட்டே பாக தேவே பரமேஸ்வர ஓர் பதா